0: வந்தாச்சு
1: சூப்பர் மச்சி
0: தந்தாச்சு தந்தாச்சு எங்க வீட்டு தங்க சிலையவும் கையில